தெருக்கு தெருக்கு தொன்னா தெருக்கு தெருக்கு தொன்னா ததா தெருக்கு தொன்னா தெருக்கு ததா தெருக்கு தா.